மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வெள்ளிக்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியலைகளில் வெள்ளிக்கிழமை தோறும் இந்நேரத்தில் பிற்பகல் 1 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை ஒளிபரப்பாகும் உங்கள் பக்தி நிகழ்ச்சியை கேட்பீர்கள். நம் தமிழ் மரபின்படி வெள்ளிக்கிழமை மிகவும் புனிதமான மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் அம்பிகை மற்றும் லட்சுமி தேவி வழிபடுவது வீட்டிற்கு செல்வத்தையும் அமைதியையும் தரும். பக்தி நிகழ்ச்சி வரிசையில் இதோ முதலில் வரும் ஆணி முகட்டோனி போற்றும் ஒரு பாடல். 5 கரத்தனே ஆணி

0: உகட்டனி இந்தி இளம்பிரை போலும் வைத்தனே நந்தி மகந்தனே ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்ததி போற்றுகின்றேனே. முழுமுத கடவுளாம் விநாயகர் ஐந்து கரங்களுடன் அபயம் அளிப்பவர். விநாயகரின் தோற்றமே விசித்திரமானது எனப்படும்.
1: திருச்சிற்றம்பலம்.

பக்தி நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். எமது மொழிசு வானொலி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 வரை வெள்ளிக்கிழமை செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தேவிக்கு உகந்த நாளாகும். இந்நன்னாளில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை.

இன்றைய நாளில் அதாவது வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றினால் பலங்கள் பெருகும், துன்பங்கள் நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும்.

தோஷங்கள் விலகும், செல்வ வளம் பெருகும். மகாலட்சுமிக்கு வடக்கு திசையை திருவிளக்கேற்றினால் வடக்கு உகந்த திசை ஏற்றினால் செல்வ வளம் பெருகும், திருமண தடை நீங்கும்.

பக்தி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். பக்தி மிகும் பாடல்கள், பக்தி சுவை மிகுந்த பாடல்கள். இதோ வரும் அடுத்த பாடல்.

சிந்தையினால் மனிதன் கடவுளை அறிந்து கொள்கிறான். கடவுள் அவனுக்காக வகுத்திருக்கும் நல்லதை செய்து தீயதை விளக்கும் அறிவை பெறுகிறான். பெற்றோருக்கும் பணிவதும் பிறருக்கு உதவுவதும் கடவுளை மகிழ்விக்கும் நற்செயல்கள் என்பதையும் அறிவின் துணை கொண்டு அவன் உணர்ந்து கொள்கிறான். நம்மை தீமை அறிந்தால் மட்டும் போடாது.

மொரிஷியசு வானொலியில் நான் வழங்கிய உங்கள் இன்றைய பக்தி நிகழ்ச்சி இங்கு யாவும் முடிவு பெற உள்ளது. அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நேர்களை அறுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shrotrandariki Hrudayapurvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum Vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 வரை இசை அருவி.
9: இனிய இரவு வணக்கம். உங்கள் இதயங்களை இசையாலும் இனிய உரையாடல்களாலும் இணைக்கும் உங்கள் அன்பு கலைவாணி. இன்றிரவு நம்மோடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் மனமாற வரவேற்கின்றோம். வேலை முடிந்து ஓய்வு எடுப்பவராக இருந்தாலும், இரவு பணியில் இருப்பவராக இருந்தாலும், பயணத்தில் இருப்பவராக இருந்தாலும், படித்து கொண்டிருப்பவராக இருந்தாலும், இந்த இரவு உங்கள் மனதிற்கு இனிமையான துணையாக நாங்கள் இருக்கின்றோம். வாருங்கள், இசை, சிரிப்பு, சிந்தனை மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் இந்த இரவை அழகாக்குவோம். முதலில் ஒரு பக்தி பாடல் உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

இந்த நேரத்தில் பலர் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு குடும்பத்தினருடன் இரவு உணவை ரசித்து கொண்டிருக்கலாம். அனைவருக்கும் இனிய இரவு வாழ்த்துக்கள்.

0: படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே நித்தமும்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே இந்த நாள் அன்று போ

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள் அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்
1: பெரியவன் சிறியவன் நல்லவன் கெட்டவன் உள்ளவன் போனவன்

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய இசை அறுவை என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களில் சிலர் நாளைய தேர்வுக்காக அல்லது அலுவலக பணிக்காக இன்னும் விழித்திருந்து படித்துக் கொண்டும் உழைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். உங்கள் முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுகின்றோம்.

0: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
1: இன்றைய சிந்தனை: வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை, தினமும் விடாமுயற்சி செய்தவர்களுக்கே அது சொந்தமாகும்.

இன்றைய சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு தெரியுமா? தேனீக்கள் ஒரு வினாடிக்கு சுமார் 200 முறை தங்கள் இறக்கைகளை அசைகின்றன. அதனால்தான் நாம் கேட்கும் அந்த ரீங் என்ற சத்தம் உருவாகிறது.

அன்பான நேயர்களே, இன்றிரவு எங்களுடன் இணைந்து இந்த அழகான நேரத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் இரவு அமைதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் அமைய வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை புன்னகையுடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். இனிய இரவு. நம்முடைய இன்றைய பதிவுக்கு நாங்கள் திருமதி அஞ்சுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamu alaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: ஷோத்ரந்தரிக்கி ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: Radio Mauritius पर दिल से स्वागत है आप सभी का.